0: வேலை இல்லாம பாட்டு கேக்குது, தாளத்தோட ஆட்டம் நடக்குது.
1: ஆளு யாருன்னு பாக்க போனே, அதுக்குள்ள ஓடி போச்சுன்னே.